0: பாப்பா நிறைய நீ நல்லா தானே போற ரூபாய் ஓட போன் இது அந்த தாத்தா
1: ஒரு அம்பாய் போவானா
0: Yeah, man!

0: ஏன் பவன் நிறைய நீ நான் நான் போற ராய் ஓட போன் யோன் தி தாதா
1: ஒரு அங்கை தோவனா ஸ்டார் 3-4-1 ஆட் தி போகி இவுகின் கரினம் இந்த போற ராய்
0: தி போற ராய் இந்த போங்கி நான் ஓவர் தாரா தோவனா தேக்கி கபாய் தென்வா தி தாரா தோவனா பாயிண்ட் ஒனோவா தேக்கி கபாய் ஆவா தி தாரா தென்வா தேக்கி கபாய் நினேவா தி தாரா தோவனா தேக்கி கபாய் ஒனோவா தி தாரா தென்வா தேக்கி கபாய் ஒனோவா தி தாரா ஒனோவா தேக்கி கபாய் ஓவை தி வீன தோவனா தி தாரா ஒனோவா தேக்கி கபாய்
2: இம்மத் ராய் கொர்ணப்பா கொர்ணப்பா வாய்ட வாய்ட கோமே வே வாய்ட தெரிக்க வாட் தி ஃபோ
0: போற ராய் இந்த நம்ம ஹைனா Wapuita tara onowa anakika pai. Tenepuita tara tebi mo onowa anakika pai. Onepuita tara tebi na towana anakika pai.
2: Kopontau, kopontau, kopontau wata pao.
0: Tenepon tone. Etene tai nan bororoi ena tawaki. Wapuita rewa distance, teteme kapai. Oyei tenen tuana hoyei.
2: Yamani!